தேசபக்தி கீதம் விண்ணர் ஆகாஷ்வாணி வரங்கள் கேந்திரம். சமயம் 6:05 மருக்கு தட்சிணாலோ ஆங்கிலோ வார்த்தலு டெல்லி கேந்திரம் டெல்லியிலே.